0: They're going to be paying up more for an Indian worker or for a worker outside of America. It will be more expensive. Well, what about the fees? Is that final? Certainly not. The proposal is going to be facing a legal hurdle, as it has in the past also. But certainly, viewers, Indians are bracing for a big impact because H-1B key route for Indians to work in the US. It is their opportunity. Indians get the most H-1B visas annually, crucial for technology, healthcare and engineering jobs. Policy changes impact thousands of Indian families as well. It's not just an individual, but a family along with it. Now look at the number of holders and dependents. The number is fairly mind-boggling living in the US. Tech giants like Infosys, TCS, Wipro lead in H-1B use. It increases the cost of hiring Indian engineers in the US. And more news coming in. Well, after NEET, the Vijay government moves again TET exams. Tamil Nadu Assembly Resolution seeks the TET examination exemption. Education Mantri Raj Mohan has moved this resolution. Exempt Tamil Nadu from the teachers' job test. Tamil Nadu tells the centre, amend the right to education law. CM Vijay is seeking job security for senior teachers here. Let's take a listen.
1: 20 ஆண்டுகள் வரை தடையின்றி பணியாற்றி ஓய்வு பெறும் வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களை தகுதி தேர்வு எழுத வலியுறுத்துவது வற்புறுத்துவது அவர்களின் வாழ்வாதார உரிமையை பாதிக்கும் செயலாகும். எனவே இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு, நீண்டகால சேவை, வாழ்வாதாரம் மற்றும் நலன் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் இம்மாமன்றத்தில் பின்வரும் தீர்மானம் முன்மொழியப்படுகின்றது. 1. தமிழ்நாடு பள்ளிகளில் 23/8/2010 முன்பாக அன்றைய நடைமுறையில் இருந்த விதிமுறைகள் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்களின் நீண்டகால பணி அனுபவம் மற்றும் பணி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் இருந்து முழுமையான மற்றும் நிரந்தர விலக்கு அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. 2. இதற்கேற்ப இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 23 உரிய சட்ட திருத்தம் மேற்கொண்டு 23/8/2010 முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து விலக்களிக்கும் வகையில் தேவையான சட்டப்பூர்வ ஏற்பாடுகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் NCTE வழியாக இது தொடர்பான தெளிவான மற்றும் ஒருமித்த அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல் சுற்றறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. 3. மேற்கண்ட நடவடிக்கைகள் மூலம் நீண்டகாலமாக பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணி பலன்கள் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது.
0: Big challenge there as far as yet another exam is concerned. This time it's the teacher eligibility test, a mandatory exam in the country. But this is what the Tamil Nadu Chief Minister is now saying, that he seeks job security for these teachers. Now it is clearly on its way to become a big bone of contention, as we have seen. All right, now staying with the state of Tamil Nadu, images are of the Chief Minister on your screens right now. This is the transport scheme that has been inaugurated by Chief Minister Vijay, inaugurating buses at the Secretariat. Take a look at these pictures. Clearly a big boost to Tamil Nadu transport, where the schemes are being started. New green buses for the state of Tamil Nadu, expansion of the services in the state of Tamil Nadu.
2: மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மகளிர் சகோதரிகளுக்கும் பயன்பெறும் வகையில் வெற்றி பயணம் என்ற மகத்தான திட்டத்தை அறிவித்த அவர்களுக்கு தமிழ்நாட்டின் கோடான கோடி மகள் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டவுடன் தமிழகமே விழா கோலம் பூண்டுள்ளது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் மாசு உமிழ்வரை குறைத்து பசுமை சென்னையை உருவாக்கும் நோக்கில் இனி வரும் காலங்களில்